0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்பொழுது மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே ஆர் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், வனஜாக்ஷ என்று தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் இயற்றிய மந்தாரி ராக வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதி தாளம்.
2: We now bring you a vocal recital by Maharajapuram S. Ramachandran. He is accompanied on the violin by M. A. Sundareshwaran and on the mridangam by K. R. Ganesh. He begins his concert with a varnam of Mysore Vasudevachar, Vanajaksha, in the rag Mandari, set to Adithaal.

0: மந்தாரி ராகத்தில் மயூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: யூ ஜஸ்ட் ஹர்ட் எ வர்ணம் ஆஃப் மைசூர் வாசுதேவாச்சார் இன் தி ராக் மந்தாரி.
0: அடுத்து வல்லப நாயகசிய என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி பேகடா ராகம் புகத்தாளம்.
1: நெக்ஸ்ட் கம்ஸ் எ கிருதி ஆஃப் முத்துசுவாமி தீட்சிதர் இன் தி ராக் பேகடா, வல்லப நாயகசிய செட்டு ரூபகத்தாள்.

0: முத்து மோமு என்று தொடரும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் சூரியகாந்தம் ஆதிதாளம்.
1: நெக்ஸ்ட் கம்ஸ் எ கிருதி ஆஃப் தியாகராஜா இந்த ராக் சூரியகாந்தம் முத்து மோமு செட்டு ஆதிதாள்.

0: ராகம் டிடிஎச்சில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. எம் ஏ சுந்தரேசன் அவர்கள் வயலின், கே ஆர் கணேஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்து தில்லைஸ்தலம் என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், பூர்வி கல்யாணி ராகம், மிஸ்டர் சாப்பு தாளம்.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by Maharajapuram S. Ramachandran. He is accompanied on the violin by M. A. Sundareshwaran and on the mridangam by K. R. Ganesh. Maharajapuram S. Ramachandran continues his concert with a composition of Gopakrishna Bharati, Thillai Stalam, in the Raag Purvi Kalyani, set to Mr. Chaputal.

0: பூர்வி கல்யாணி ராகத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் கேட்டீர்கள்.
1: யூ ஜஸ்ட் ஹர்ட் எ காம்போசிஷன் ஆஃப் கோபாலகிருஷ்ண பாரதி இன் தி ராக் பூர்வி கல்யாணி.
0: நிகழ்ச்சி நிறைவு செய்ய ராமம் வரே என தொடங்கும் சுவாமி தயானந்த சரஸ்வதி பாடல் துர்கா ராகம் ஆதிதாளம்.
1: மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் கான்சர்ட் வித் கம்போசிஷன் ஆஃப் சுவாமி தயானந்த சரஸ்வதி இன் தி ராக் துர்கா ராமம் பஜரே செட்டு ஆதிதாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: யுபி ராஜு அவர்களின் மேண்டலின் இசை கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், மூலாதார மூர்த்தை என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: UP Raju அவர்களின் மேண்டலின் இசை ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. எம்ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து ஓரோடி வந்தேன் கண்ணா என்று தொடங்கும் அம்புஜம் கிருஷ்ணா பாடல், தர்மவதி ராகம் ஆதிதாளம்.

0: இதுவரை யு பி ராஜீவ் அவர்களின் மேண்டலின் இசை கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி கோயம்புத்தூர் கே பாலசுப்ரமணியன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். சேலம் கே

இனி நின்னே நெற நம்மி நானுரா தியாகராஜர் கீர்த்தனை பந்துவராளி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு நின்னே நெற நம்மி நானுரா கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் பந்துவராளி செற்றுதாள் ரூபக்

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோயம்புத்தூர் கே பாலசுப்பிரமணியன் அவர்களின் வயலின் இசை, சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a violin recital by Coimbatore Shri K Balasubramanian. He is accompanied by Salem Shri K Srinivasan on the mridangam and Coimbatore Shri V Mohanram on the ghatam. Ini Chakkani Raja Tyagarajar Kirtanai Karahara Priya Ragam Adi Taalam. Listen now to Chakkani Raja, composed by Saint Tyagaraja in Rag Karahara Priya set to Adi Taal.

நிகழ்ச்சியில் நிறைவாக அபகார நிந்தை அருணகிரிநாதர் திருப்புகழ் ராகம் சக்கரவாகம் கண்டஜாதி ஜம்பதாளம். தி கான்சர்ட் கன்க்ளூட்ஸ் வித் அபகார நிந்தை அருணகிரிநாதர் திருப்புகழ் கம்போஸ்ட் அண்ட் ராக் சக்கரவாகம் செட் டு கண்டஜாதி ஜம்பதாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது கோயம்புத்தூர் கே பாலசுப்ரமணியன் அவர்களின் வயலின் இசை, சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a violin recital by Coimbatore Shri K. Balasubramanian. He was accompanied by Salem Shri K. Srinivasan on the Mridangam and Coimbatore Shri V. Mohan Ram on the Ghatam. This program was contributed by All India Radio Trichirapalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.